பூர்வீன பாரு பாவே தானிதா கதேரிதா பூர்வீன பாரு பாவே ஹிங்லா ஹிமாலிதா குரு கருதே ஜி குன் காவே தேரோ நாம ஹே ஜோகி ஜோக சாதே பவுன சாதனா கிட்டே குபாத் அரப் கே ஆர்பி அராதே தேரோ நாம ஹார்ஷி ஃபரங்கி மான கல்தாரி கூரா சிடானே பச்சம கே பச்சமீ பச்சான நிஜ காம கே மரஹட்டா மங்கில் தேரி மனசு தபஸ்யா கே மரஹட்டா மங்கில் தேரி மனசு தபஸ்யா கே.